ஜமான்னு கேட்கஞ்சா கூட்டி கேட்கணும். ஜமான் இப்போ ஃபுல்லாக செய்ய முடியல.